செரிதல பத்மானே உஹாரோசா ஹமு பஜாரின் வலாத்தேமினி பிரிந்தார் ரோஜே தாம் கெச்சுஜன் ஜிபர்த்த ஓம்பாரிய நமுசே தின் கத்தக்கர் கெல்லை கெச்சுஜன் ஜிபன் பந்தோரா விஷரி தைபத்து கிரேஷ்தா دبن قربانی بویرین فایل وان دیار هنک دین کشتن و هنک جی مجبوری خود کشتنی دین